தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கு தத்தத்தடி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத